0: போன அறிவு நினைந்த போற ரூபாய் ஓத போன் யோன் தாத்தா
1: ஒரே அங்கை போவானா
0: Yang mana?